0: என் தமிழ் அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி எஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி எஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமே.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமேன்.
0: அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
1: சாந்தா மரியா மாதிரே தி தியோ பிரேகா பெர் நோய் பெக்கத்தோரி அதெஸ்ஸோ என் எல்லோரா தெலா நோஸ்த்ரா மோர்த்தே ஆமேன்.